கண்டுகுமாரியா துர்கரம் பாயா துதுஜனகாவோ சேனாம ஹர்கே லாகே காஹ நானுக தசுகுவா துதுகர அனத பாஜே சாச்சி லபா பின் தேன மாணி தேன மாணி லபா பாஜோ கியா கரே வேச்சாரியா துதுபா சமராத குவே நாஹி கிருபா கர்பனவாரியா சனோ ஏசனோ அர்த்தாவனாய் சபதராக சுவாரியா கஹ நானுக லபா பாஜோ கியா கரே வேச்சாரியா ஆனந்த ஆனந்த சபகோ கஹ ஆனந்த குருதே ஜானியா ਜਾਣਿਆ ਆਨੰਦ ਸਦਾ ਗੁਰ ਤੇ ਕਿਰਪਾ ਕਰੇ ਪਿਆਰਿਆ ਕਰ ਕਿਰਪਾ ਕਰੇ ਵਿਕਟੇ ਗਿਆਨ ਰੰਜਨ ਸਾਰਿਆ ਅੰਦਰੋ ਜਨਕਾ ਮੋਹ ਟੁੱਟਾ ਤਨਕਾ ਸ਼ਬਦ ਸੱਚਾ ਸਵਾਰਿਆ ਕਹੇ ਨਾਨਕ ਇਹੋ ਆਨੰਦ ਹੈ ਆਨੰਦ ਗੁਰ ਤੇ ਜਾਣਿਆ ਬਾਬਾ ਜਿਸ ਤੂੰ ਦੇ